那个咱也过去咱推那咱过门俺回去你回去咱个娘的我讲我也不买户你讲我做了多讲再讲过干了干了干了我那么点咋过那点点过你讲我再讲一点点啊这个电杀过顶这个电亏过顶这个电木家伙过那么这电线的电话过的反正你就得过门啊在有个家里嘛多了还赞见个你很多的过马安慰会一定的这一点在花一夜在我的天天你这个是安排的会安慰你到一时间这地啊过来给你摸啊过来我要给他摸啊地图嘛你们的多远多少地他们够的的这个也够也够的心情他们够在的他们够够那苦也得活的都长阿我的人长阿我的人的苦啊他们苦啊他们长苦也得长阿给阿我干这我的反正顺着他们的去抓点点也多这条这的这个节目都没得这个的我们说这个节目都苦啊的这个节目都这么什么故事你就叫我给我这家伙把他们的苦啊苦心黑了身体阿哥那个地方，我们木山地的这个，咱的多咱多，该咱们这地一个说的地面地方，库里干过了古，库里干过了古，快咱们地库业地方，地库业的没得哈。咱们多嘛，咱多点咱啊，我把光顾我这个，就光那这个嘛，那这我把光顾那这多少米这个，哪有这地方啊？多阿爹的一个，妈。电话声呢？挂完了，电一个人拿住，快抓火烟都可能。打我那喊那什么，滚那什么，那我那就快抓火，我过嘛烟都。听俺的在看过看过，干嘛？阿华在呼，那个人家在看过，一些是火烟在过烟，一些是哦的，今天伢俩哦买布嘛车，多少个布的车货，一些是布嘛快换呗。你是想转火木为火木个？对啊，叫你嘛，俺得见给他开。恁在叫听见没？你是想干那个？咕噜咕噜的搞个什么玩意？嘛，你是什么？叫你土木过来呗？你是苦过养土木个？那土木加班呢？全国苦过养土呗土木个？你是是阿虎姐叫我听，听木过安生。花块事业，古里头，地价是哪个呗？感觉在花块的花里头，地价安干过？你讲，你就是给你讲要花块事业的，你给多花的多的大花奴，多花块事业，俺就叫安个二十有，你叫工人，咋得抓个什么？多俺叫家里的二个银河，还没叫抓个过。En khia da ki go kier ki ki hi go hambe cha a twa ka go a cha mu tin cha la par na go kenim na cha chem ku ki cha te go na cha twa go kenim cha na chem go cha hin cha twa ko te kenim na we khama di do fer sunne in na hi do te te usa mu do di swere man ga te ki hambe ga sen hi do in na hi go na ka te kyare nda te kyare te chi ka ma te kyare Ni ta te gansen, yise simta ti koi, yise simta ti tani koi. Ti kwa koi koi koi. Fersuna nga ti dote. Aku ka hinto te mu kousa. Ni doa toki tire, yise simta ta o, tseka ta kani, do yise simta ta tani. Nanu ta kwa kwe, aa, ta ki ta, vete na te. Ta o kaye, ta tani kaye. Di kwa kwe, di nga kwe. I den di, chao ii he. Nga nga te mu kwe te te nga, kwa kwe ye dikin kye kwa, chaka anu kwa kwe ye, chaka ya chaki kwa kwe ya de. Mara na da cha ante. Yise si mta te o ka ye. Chao kwa kwe ti, chao do he. Yise si mta te o ka ye kwa tene inu. Na uje te hita yise si kya kwe. Tiada cara kita jodoh di kui kabeh priya kecam. Tama jodoh di kagui,